பண்டார் சரண கமலமான தான பஸ்தி பிரபை அகமைய பார் பஸ்த கம்பாவத சாவி சுக்கி கிசியூன் நாதிச சந்த பிரசாத பேட்டே பிரபு பூர்ண ஜெகதீச ஜெய ஜெயக்கார சப கரஹ சச்ச தான சுஹாயா ஜப நானக நாம நிதான சுக் பூரா குர பாயா பலாவல் மஹல்லா பஞ்சவா ஹர ஹர ஹர ஆராதிய ஹோய ஆரோக ராமச்சந்த் கி லஷ்கா